வனா திருத்தங்கள் சின்னத்தியை வற்றையற்ற கிள்ளி மூன்று வண்ண கொடும் போங்கவனா ஹாலினியையும் சின்னது ஓனி நிசம் ஈப்பே சின்னது ஓனி ஹீவி அடாடாஜி விடும் குபாண்டுமே கரம் அல்லவடி ஹீவி அடாடாஜி விடும் குபாண்டுமே தேவதாதுமே நம்ப ஜமானும் துப்புது ஜமானும் நிலாடும் தி அல்ல ஃபிங்கினே மக்கு வலியாகல் கத அல்ல ஃபிங்கினே மக்கு அன்னபாகல் து மக்கடும் adi wadde mo kontor ko bandu kenbe batte makko ko ferde faade medina dum wadi non sine dum woni hunde tan adato ajjirum ko bandu men ay anya non wonki fokki alla tagi eni burde yida gulede hay goto ne kadi soron kaptan kono hay goto yida wiyede bi bam wuri amadu non allah hokki dum martab jorego fulbe de ene jogo e goto e fodde bo pullo foto jogire non warat ko yibde ala sappole sukaɓe fulɓe soni pijirta ko ama sampoli so nayi ɗi konnama kadi o tawaka wiyeɗo e ama sampoli wonɓe fulɓeɓe noon ɓe fof ɓe kaaɗi mittinɗoɓe ɗum ɓe gandi amadou ɓuraneɓe asko amadou ko daama amadou wona joɗo no fewi kono rewɓe fulɓeɓe jagni yimɓeɓe kala debbo pullo nanɗa loobi hirade mo yimata ko amadou dañi waali kujaji mawɗo ɗotan kowoni sen tawjinani amadou kadi hay goto men andataken taga jonon sen donkani en mbaɗa nanmo feere sen mbaɗanimo feere o maayi enenne wasata e meɗen jo martabaji en peeña kono fanni amadou mayata e goto men jogota ko martaba martaba mo yaltata joni noon alaa sago fewjinan amadou dañi waali eɓe jogui e ndeere feere fewjande mo beele omo maaya so maayi hankkadin kamɓene goto men fof daña feeñƴi daña tinede aɗum hen daña so haali heɗaneɗo daña so feeñi wiye kaari feeñi kono fanni o mayani so nayi konama wiyete ko ɗo e ama sampolil so rewɓe jogo yimiyata ko ɗo e ama sampolil sukaɓe piñu yimiyata ko ɗo e ama sampolil est ce que ama sampolil joni noon eɓe ɗum haaɓi ɓe kaaɓi ɗum ɓe mettini ɗum eɓe jogui ɗum ɗe jogani ɗum feere wonde ɓe mbadde jangguel ɓe maaro ɓe kaɓɓi dimani mabɓe ɓe gimmi jolof